சர்வருகே நமோ சர்வபுகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வதிருஷங் நமோ சர்வகிருஷ்ணங்.

பாடு. சிமர சிமரணம் பாருங்கார் நானக் ஜி கா ஏ ஆதார், உத்தம ஸ்லோக சாதகே வச்சன் அம்லீக லால் ஏ ரத்தன், சுனத கமாவத ஹோதோ தார் ஆப் திரை லோகே நிஸ்தார், சஃல் ஜீவன் சஃல்தா கா சங் ஜாக்கே மன் லக ஹர் ரங், ஜெய ஜெய ஷப்த அநாஹத வாஜ்ஜே, சுன சுனே அனந்த கர பிரப காஜ்ஜே, பிரகட்டே கோபால் மகாத் கே மாதி, நானக் உதரே தின்கே சாதி, ஷண ஜோக் சுன ஷரணி ஆஹி, கர கிருபா பிரவே ஆப மிலாய், மிட் கே பேர் பயே சவரேன், அமிர்த நாம் சாத் சங் லேன், சோ பிரசன்ன பய குருதேவ், பூர்ண ஹோயி சேவக் கி சேவ, ஆல் ஜஞ்சால் விகார் தே ரஹதே ராம் நாம் சுன ரசனா கேதி, கர பிரசாத் தயா பிரவதாரி, நானக் நிபி கே பஹமாரி, பிரப கீ உஸ்தத் கரோ சந்த மீத், சாவதானே காகர்ச்சீத், சுகமணி சஹஜ கோபிந்த குண நாம, ஜிஸ் மன் வசை சோத நிதான், சர்வ இச்சா தாக்கி பூரண ஹோயே, பிரதான புருக பிரகட் சவலோயே, சவதே.